கலைந்ததுதான் பழி என்னும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது, யுத்தத்தால் அதோ அதோ விடியது, சத்தத்தால் அராஜகம் அழியது, ரத்தத்தால் அதோ தலை உருளுது, சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது, துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம், தாக்கிட்ட தாக்க தீமி தா தீம் தாக்கிட்ட தாக்க தீமி தா தீம் தாக்கிட்ட தாக்க தீமி தா தீம் தாக்கிட்ட.